தனியெடு தகிலொடு குழலெடு தண்டெடு தடையெடு திருவுடல் அழகுடு. திருவுடல் அழகுடு படையணி.